0: ஸ்ருதிரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பவரோகநாசினி பக்திரேவ பரவேதன பிரதா பக்திரேவ பரமோச்ச காரிணி பக்திரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பவரோகநாசினி பக்திரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பரமோச்ச காரிணி.
1: It's only devotion that gives you realize the purpose of this
0: paramarthadayini bhakti reva pavaro.